0: 11:30 மல்லிப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. ஆட்ட விடுப்பு. ஸ்ரீ கனகதுர்கா மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி 2 நண்பகல் 12 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகாணம். 12:40 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 வரை திரைகாணம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் அம்ரித் நாராயண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சுமேஷ் எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 கனிந்த வாழ்வு. எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள். 7:50 செய்தி கதம்பம். இரவு 8:10, 8:30 திரைகாணம். 8:15 ஸ்வர் தரோகர். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 தேசிய அறிவியல் ஏடு. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 மேற்கத்திய இசை. இரவு 11:40 திரைகாணம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.
1: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
2: சூப்பர்டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
1: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
2: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் 2 நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம் இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
1: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
2: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்களினை கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக எண்ணி துணிக படத்திற்காக ஒலிக்கும் குரல் அபிஜித் ராவ்.

நேரம் 8:39 44 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள், தனுஷ், அந்தோணிதாசன்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: திரைக்கானத்தில் தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு படத்திற்காக ஒலிக்கும் குரல் மதுஸ்ரீ.

0: திரை கானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் தமிழகத்தின் திருவாரூர் மாவட்டம் செதலபதி கிராமத்தில் பிறந்தவர். தனது 8வது அகவையில் தாயார் அபயாம்பாளிடம் கர்நாடக இசையை கற்கத் தொடங்கினார். பின்னர் பிரபல சங்கீத வித்வான்கள் கல்லிடை குறிச்சி அனந்தகிருஷ்ண ஐயர், டி எல் வெங்கட்ராம ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர், பூதலூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், டைகர் வரதாச்சாரியார், மைசூர் வாசுதேவாச்சார் ஆகியோரிடம் மேற்பயிற்சியை பெற்றார். கல்பகம் சுவாமிநாதன் அவர்கள் சென்னை கலாட்சேத்ராவில் 1940-50களில் வீணை ஆசிரியராக பணியாற்றினார். 1964 தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் பணியாற்ற ஆரம்பித்து 1980 பேராசிரியையாக ஓய்வு பெற்றார். தமிழ்நாடு அரசின் கலைமாமணி, மத்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர். பல்வேறு வீண இசை கலைஞர்களை உருவாக்கிய பெருமையுடையவர். ஆகாஷ்வாணியின் டாப் கிரேட் கலைஞரான கல்பகம் சுவாமிநாதன் அவர்களது நிகழ்ச்சியில் உடன் ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். முதலில் பிரணமாமியகம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, கௌளராகம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் கல்பகம் சுவாமிநாதன் அவர்களின் வீண இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர். ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து மனசு விஷய என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சுகமான ராகங்கள். துவக்கமாக மௌன ராகம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் எஸ். ஜானகி.

நேரம் 10:44. சுகமான ராகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் எஃப்எம் கோல்டு. தொடர்ந்து

துடிக்கும் கரங்கள் படத்திற்காக ஒலித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம். ஒலித்த குரல்கள் மீண்டும் படம் வாழ்வே மாயம்.

0: சுகமான ராகங்களில் நிறைவாக வைதேகி காத்திருந்தாள் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். இளையராஜா உமாரமணன் குழுவினர்.
1: ஆஹா.

நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்டு. நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். துவக்கமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். SP பாலசுப்ரமணியம், ஃபேபி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:18. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். குரல் அமுதம் கேட்கலாம்.

0: சூதாட்டத்தில் பகடைக்காயை தொடர்ந்து உருட்டி கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நில்லாமல் உருண்டோடி போகும். குறள் எண் 933 அதிகாரம் சூது.
1: உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போய்ப்புறமே படும்.
0: சூதாட்டத்தில் பகடைக்காயை தொடர்ந்து உருட்டி கொண்டே இருந்தால் இருக்கின்ற பொருளும் நில்லாமல் உருண்டோடி போகும். குறள் எண் 933 அதிகாரம் சூது.
2: குறள் அமுதம் கேட்டோம். தொடர்வது நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம் ஒலிபரப்பாகும். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு, டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் அம்ரித் நாராயண் அவர்களின் பாட்டு கேட்கலாம், ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், சுமேஷ் எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 கனிந்த வாழ்வு, எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள், 7:50 செய்தி கதம்பம், 8:10 8:30 திரைகானம், 8:15 ஸ்வர் தரோகர், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய அறிவியல் ஏடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:03. தொடர்வது திரைகானம். காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் ஒலி உலா வரும் தருணம். துவக்கமாக சந்திரோதயம் படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நேரம் 12:16, 22:00. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் காலத்தை வென்று நிற்கும் காவிய கானங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சித்தி படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி.

மெல்லிசையில் அடுத்து டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா பாடியுள்ள பாடல். பி என் பார்த்தசாரதியின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

தொடர்ந்து டி எல் தியாகராஜன் பாடியுள்ள பாடல் பூவை ஆர் செங்குட்டுவன் வரிகளுக்கு இசை செல்லப்பா சுவாமிதாஸ்.

0: உறவு ஒளிய தருகிறான், உறவு ஒளிய தருகிறான்.
1: மெல்லிசையில் நிறைவாக எல் சங்கர் ராஜா பாடியுள்ள பாடல், பாரதியாரின் வரிகளுக்கு இசை கே பத்மநாபன்.

0: 100.1 MHz FM Gold இசை மலர். இன்றைய இசை மலரில்
1: லக்ஷ்மி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் கஜானன யுதம் என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சித்திருக்கிருதி, ராகம் சக்கரவாகம், ஆதி தாளம்.

லட்சுமி ரங்கராஜன் அவர்களின் பாட்டு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிறைவாக சங்கரி சங்குரு, சாவேரி ராகம் ஆதி தாளம், ஷியாமா சாஸ்திரி இயற்றிய பாடல்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைகானம் கேட்கலாம். ஆஹா திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் ஒலித்த பாடல் காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திற்காக. அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ரெட்ட ஜட வயசு திரைப்படத்திற்காக, ஹரிஹரன் குரலில்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 எஃப்எம் வழங்கி எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் திரைக்கானம்.
1: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா? எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அதை நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்க கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
0: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அருண்மொழி சித்ரா குரல்களில் பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்ட். தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்பவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடல் ஒலிக்கும் நேரம் 3:04.
1: தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்து இருக்கம் பாத்து இருக்க

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வைகாசி பொறந்தாச்சி. திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் மனோ சித்ரா.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பூமழை பொழியுது திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில்

0: அமித்ஷா வாசுதேவன், சித்ரா, நினைவே ஒரு சங்கீதம் திரைப்படத்திற்காக.
1: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और

0: படை பாரதிய சேனா.
1: நேரத்தில் தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் விக்ரம் திரைப்படத்திற்காக.

0: और श्रोताओं, समय हो चला है परिक्रमा के इस अंक को यहीं समाप्त करने का, तो अनुमति दीजिए जया भारती और शगुन चोपड़ा को आज का कार्यक्रम यहीं समाप्त करने का।
1: वेल, वी थैंक यू सो मच लिसनर्स फॉर ट्यूनिंग इन।
0: नमस्कार।
2: நேரம் இப்பொழுது 5 மணி.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
2: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அம்ரித் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சுமேஷ் எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வக்ரதுண்ட மகாகாய ஸ்லோகம், தொடர்ந்து என் நேரமும் உன்நாமம், பூர்வி கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம், ஷியாமா சாஸ்திரி சாகித்யம்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் அம்ரித் நாராயணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சுமேஷ் எஸ் நாராயணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து பாலகிருஷ்ணன் பாதமலர் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், தன்யாசி ராகம், ரூபகதாளம்.

ஆச்சாரியா பி. கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி. லலிதா அவர்கள். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5 அரங்கிசை எஸ். அம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், பரூர் எம். கே. அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே. மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், அன் எலிஜி ஃபார் த லிவிங் எர்த், அபிநயா ஸ்ரீ எஸ். அக்ஷயா இடையேயான கலந்துரையாடல், த ஆகஸ்ட் தட் சேஞ்ச் இந்தியா பி. அபர்ணா வழங்கும் உரை.

0: அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம். அன் எலிஜி ஃபார் த லிவிங் எர்த், அபிநயா ஸ்ரீ எஸ் அக்ஷயா இடையேயான கலந்துரையாடல். த ஆகஸ்ட் தட் சேஞ்ச்ட் இந்தியா, பி அபர்ணா வழங்கும் உரை. த ஹார்டஸ்ட் பார்ட், கவிதை சொல்பவர் தயன் சிதா. 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதமும், 8:10 திரை இசை. 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையினு பார்ட் பார்ட்டா வலிக்குது.
2: இவ்வளவு வொர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: கனிந்த வாழ்வு. எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம்.
1: கனிந்த வாழ்வு என்கிற இந்த தலைப்பே மிகவும் சுவையாக இருக்கிறது. சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை தந்திருக்கிறீர்கள். வாழ்க்கையை பற்றிய சிந்தனை என்பது இப்போது மிகவும் அதிகரித்து விட்டதாக நான் கருதுகிறேன். அதேபோல் வாழ்க்கையை பற்றிய சிந்தனை பலருக்கு இருக்கிறது என்றாலும் கூட வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இல்லாமலேயும் இருக்கிறவர்கள் நிறைய இருக்கிறார்கள். முன்பெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. நல்ல வண்ணம் வாழ்ந்தாலேயே அந்த வாழ்க்கை வெற்றி என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இப்போது தான் வெற்றி பெறுவது எப்படி, நன்றாக வாழ்வது எப்படி, நலமாக வாழ்வது எப்படி என்றெல்லாம் பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன, புத்தகங்கள் எழுதப்படுகின்றன, சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுகின்றன. முன்பெல்லாம் வாழ்க்கை என்பது இயல்பாக இருந்து கொண்டிருந்தது. ஆனால் வாழ்க்கை வெற்றி பெறுவது எப்படி என்பதற்காகவே இப்போது கருத்தரங்கங்கள் நடத்தப்படுகின்றன, பயிற்சி மன்றங்கள் நடத்தப்படுகின்றன என்று பார்க்கிறபோது வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையை தவிர வெற்றி பெறுவது வாழ்க்கை அல்ல. வெற்றி பெறுவது தான் வாழ்க்கை என்று நாம் நினைத்திருந்தால் அந்த வெற்றி ஒரு போராட்டத்தால் தான் வருகிறது அல்லது ஒரு போட்டியினால்தான் வருகிறது. ஆனால் போராட்டமும் அல்ல போட்டியும் அல்ல, வாழ்க்கை என்பது இயல்பான ஒன்று என்பது பலருக்கு தெரிவதில்லை. அந்தந்த நேரங்களில் தான் நாம் வாழ்கிறோம், அந்தந்த நொடியில் தான் வாழ்கிறோம் என்று புத்தர் பெருமான் சொல்வார். வாழ்க்கை என்பது என்ன என்று பார்த்தால் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்க்கை இருக்கிறது. அந்தந்த சூழ்நிலையில் அதை எப்படி நாம் சந்திக்கிறோம் எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் நமது வாழ்க்கை அமர்கிறது. இதை சொல்லுகிற போது கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரி ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. கடல் மீது விழுந்தோர்கள் நீந்துங்கள், கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார். நீங்கள் கடலில் தூக்கி எறியப்படுகிறீர்கள் அல்லது ஒரு படகில் போகிறபோது கவிழ்ந்து விடுகிறது, அப்போது உங்களுக்கு நோக்கம் நீந்துவது மட்டுமே இருக்குமே தவிர புலம்புவது, இறைவனிடம் பிரார்த்தனை செய்வது அல்லது வேறு உதவிகள் கேட்டு அலர்வது என்றெல்லாம் இல்லாமல் நீந்தி கரையேற வேண்டும் என்கிற நினைவு மட்டும்தான் உண்டு. ஆனால் நிலத்தில் இருக்கிற போது நீந்தி கரையேற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வராது, ஏனென்றால் அங்கு அது தேவையற்றது. அதே போல் கனி மீது விழுந்தோர்கள் உண்ணுங்கள் என்று சொல்கிற போது வாய்ப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது,

உங்களுக்கு கனி தரப்பட்டிருக்கிறது என்றால் அதை உண்ண வேண்டும். அதை எடுத்து வைத்து கொள்ளலாம், நாளை வரும், நாளை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் எண்ணியிருக்க முடியாது. ஆகவே வாழ்க்கை என்பது இயல்பான ஒன்றாகத்தான் நாம் கருத வேண்டுமே தவிர, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் மிக பிரமாதமாக வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பது என்பது சற்று அதீதமான ஒரு எண்ணமாக நான் கருதுகிறேன். நான் ஒரு இயல்பான மனிதன் என்பது மட்டுமல்லாமல் வாழ்க்கையும் இயல்பானது என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அதை தவிர போராடி வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் நான் நினைப்பதில்லை. இதை சொல்லுகிற போது எனக்கு வேறொன்று நினைவுக்கு வருகிறது. எல்லோரும் இலக்கு இலக்கு என்றெல்லாம் பேசுவார்கள், கோல் செட்டிங் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்றைக்கு இளைஞர்களை நாம் கெடுத்து வைத்திருக்கிற வார்த்தையே இந்த கோல் செட்டிங் என்பதுதான். கோல் செட்டிங் என்பது இலக்கு குறித்து கொள்வது என்பது ஆசையினுடைய அடிப்படையால் தான் வருகிறது. நான் வந்து ஒரு பொறியியலாளராக மாற வேண்டும், ஒரு நடிகனாக மாற வேண்டும், அல்லது ஒரு மருத்துவராக மாற வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் எண்ணுகிறார்கள் என்றால், அவர்கள் இலக்கை குறித்து கொள்கிறார்கள் என்பதற்கெல்லாம் அப்பால் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பது மட்டுமே பொருள். இன்னும் சொல்லப்போனால், அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ இல்லையோ அவர்களுடைய பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்னுடைய பிள்ளை பெரிய பொறியாளராக வர வேண்டும், அதே போல் பெரிய மருத்துவராக வர வேண்டும், பெரிய விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று அந்த இளைஞன் நினைத்தாலும் அல்லது அந்த பெண் நினைத்தாலும் அவருடைய பெற்றோர்கள் நினைத்தாலும் அது ஆசைதான் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. ஆகவே இலக்கு குறித்தல் என்பது ஆசையினுடைய அடிப்படையில் தான் நிகழ்கின்றனவே தவிர அது இயல்பானதல்ல. இதை சொல்லுகிற போது ஐன்ஸ்டீன் ஒன்றை சொல்லுவார், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்று சொல்லுவார். எல்லைகளை நான் விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், பயணம்தான் சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். பயணப்படுங்கள், நீங்கள் நடக்க தொடங்கிவிட்டாலேயே நீங்கள் செல்கிற பாதை ஒரு பாதையாக மாறிவிடும் என்கிற ஒரு கருத்தியல் இருக்கிறது. ஆகவே நடக்க தொடங்கிவிட்டாலேயே ஒரு பாதை நமக்கு வந்து விடுகிறது, கிடைத்து விடுகிறது என்று இருக்கிற போது, இந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்பதில் ஒரு இலக்கு என்பது அத்தனை தேவையற்றது என்று நான் கருதுகிறேன். ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ் என்கிற வார்த்தை என்னுடைய மனதில் எப்போதுமே பதிந்திருக்கிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை ஐன்ஸ்டீன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இட்ஸ் ஒன்லி அ ட்ராவல். வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற போது பயணம் என்று தான் சொல்லுகிறார்கள், வாழ்க்கை பயணம் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பயணப்படுங்கள், நீங்கள் பயணப்படுகிற போது உங்களுக்கு பல படிப்பினைகள் கிடைக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். இந்த அனுபவங்களின் மூலம் வாழ்க்கையில் பலவற்றை நீங்கள் பெறுவீர்கள். எது நல்லது என்பதை தெரிந்து கொள்வீர்கள், எது தீயது என்பதை புரிந்து கொள்வீர்கள், எதை மேற்கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்வீர்கள், எதை தவிர்க்கலாம் என்பதில் கவனமாக இருப்பீர்கள். ஆகவே பயணம் என்பதுதான் மிக சிறந்ததாக நான் எப்போதும் கருதுகிறேன். ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அனுபவம் ஒன்று, பொதுவாக இங்கிருந்து தூத்துக்குடிக்கு போக வேண்டும் அல்லது மதுரைக்கு போக வேண்டும் என்றால், சீக்கிரமாக போய் சேர வேண்டும் என்றால் விமானத்தில் நீங்கள் சென்று சேர்ந்து விடலாம். அதுவும் கூட ஒரு தவறான கருத்தாகத்தான் எனக்கு படுகிறது. இன்றைக்கு நீங்கள் எழும்பூரிலிருந்து மதுரைக்கு செல்கிற அந்த பயண நேரத்தை விட விமானத்தில் செல்வது என்பது மிகச் சுலபம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கிருந்து நீங்கள் அந்த விமான நிலையத்திற்கு செல்லுகிற தூரம் என்பது, அதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற நேரம் என்பது மிக அதிகமாக இருக்கும். அப்படியே நீங்கள் மீதப்படுத்துகிற நேரத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், அங்கு போய் தூங்குவீர்கள் அல்லது நண்பர்களோடு அரட்டை அடித்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஒரு ரயிலில் நீங்கள் பயணப்படுகிற போது உங்களுக்கு அங்கு நண்பர்கள் கிடைப்பார்கள். உங்களை சுற்றி அமர்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொன்றை பேசுகிற போது உன்னிப்பாக நீங்கள் கவனிப்பீர்கள். சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு நண்பர் கூட அங்கே கிடைப்பார். எனக்கு தெரிய, ஒரு பயணத்தின் போது ஒரு பெண்ணும் ஒரு பையனும் காதலித்து திருமணம் கூட அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி உண்டு. நான் கற்பனையில் சொல்லவில்லை, நிஜமாகவே நடந்தது என்று பார்க்கிற போது, பயணத்தில் தான் இது சாத்தியமே தவிர விமானத்தில் போகிற போது இது சாத்தியமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு முறை என்னுடைய பேரனுக்கு ஒரு பிரபலமான ஒரு பள்ளியில் இடம் வேண்டும். நான் வந்து ஒரு பிரபலமானவன், பலருக்கு அறிமுகமானவன், ஒரு மக்கள் தொடர்பு அதிகம் உள்ளவன் என்கிற காரணத்தினால் என்னுடைய மகள் உரிமையோடு கேட்கிறாள், அப்பா பேரனுக்கு இந்த பள்ளியில் இடம் வேண்டும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் என்றபோது நான் விசாரித்து பார்த்தேன், யாரும் கிடைக்கவில்லை. எப்படி அவனுக்கு அந்த உதவியை செய்வது என்று நான் நினைத்திருந்தபோது ஒரு பயணத்தை மேற்கொண்டேன். எங்கள் சொந்த ஊருக்கு ஏர்வாடிக்கு செல்லுகிற போது அந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். எதிரே ஒரு அழகான ஒரு குட்டி பையன், அவரோடு பெற்றோர்கள் வருகிறார்கள். அந்த குழந்தையிடம் நான் கேட்கிறேன், நீ எந்த பள்ளியிடா படிக்கிறேன், எந்த வகுப்பு படிக்கிறேங்கும்போது அவன் யூகேஜி என்று ரொம்ப பெருமையடித்து கொண்டான். யூகேஜி

என்பதை மிகப்பெரிய படிப்பாக அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். நான் உடனே கேட்டேன், எந்த பள்ளியில் படிக்கிறாய் என்று கேட்டபோது அந்த பள்ளியின் பெயரை அவன் சொன்னான். அந்த பள்ளியின் பெயரை சொன்னபோதே எனக்கு ஒரு நம்பிக்கை துளிர்த்து விட்டது. உன்னுடைய பேரனுக்கு அங்குதான் ஒரு இடம் வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று அந்த பெற்றோரிடம், அந்த தந்தையிடம் கேட்டபோது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்டட் உங்களுடைய பாரத ஸ்டேட் வங்கியில் ஜெனரல் மேனேஜராக வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். நீங்கள் வங்கியில் பிரபலமானவர் எழுத்தாளர் என்கிற முறையில் அவருக்கு ஒரு தொலைபேசி பாருங்கள் என்று சொல்லி அவருடைய எண்ணை எனக்கு தந்தார். அந்த எண்ணுக்கு மறுநாள் நான் ஃபோன் பண்ணினேன். அவர் வேறு இடத்திலிருந்து வேறு மாநிலத்தில் பணியாற்றி அவர் இங்கு வந்திருக்கிறார், ஓய்வு பெற்று வந்திருக்கிறார். என்னை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கிறார். உடனே உங்களை பற்றி எனக்கு தெரியும், ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் என்கிற எழுத்தாளர் நீங்கள், ஒரு வங்கி அதிகாரி என்பதினும் மேலாய் தமிழகத்தில் ஒரு எழுத்தாளராக நீங்கள் மிகவும் அதிகமாக அறியப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு செய்யாமல் யாருக்கு நாங்கள் இதை செய்கிறோம், நாளைக்கு உங்கள் பேரனை வர சொல்லுங்கள், அவருக்கு இடம் தருகிறோம் என்று சொல்லி அவனுக்கு இடம் கிடைத்தது. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவசரமாக நான் திருநெல்வேலிக்கு போக வேண்டும் என்று விமானத்தில் போயிருந்தால் அந்த குட்டி பையனை நான் பார்த்திருக்க முடியாது, அவருடைய தந்தையாரை நான் பார்த்திருக்க முடியாது, பெற்றோர்களை சந்தித்திருக்க முடியாது. அவன் படித்திருக்கிற பள்ளியில் என்னுடைய பேரனுக்கும் ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகள், வாய்ப்புகள் நிகழாமல் போயிருக்கும். இதைத்தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறான், ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ், எல்லைகளை வெறுக்க வேண்டும், பயணங்களைத்தான் நாம் விரும்ப வேண்டும். ஐ ஹேட் டெஸ்டினேஷன்ஸ், ஐ என்ஜாய் த ட்ராவல் என்பதைப் போல, நீங்கள் எல்லைகளை வரையறுத்து கொள்வதை காட்டிலும் நீங்கள் பயணப்படுங்கள், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி என்பது பலர் பலவிதமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். புகழ் என்பது வெற்றி என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய பதவிகளில் அமர்ந்து விடுவது வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான சொத்து சோகங்களை சேர்த்து விட வேண்டும் என்பதில் பலர் வெற்றி என்று கருதி இருக்கிறார்கள். எண்ணி பார்த்தால் எதுவுமே நிலையற்றதாகத்தான் இருக்கிறது. பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் அந்த பதவி அதில் போய் அமர்வது என்பது வெற்றி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை இழக்கிற போது அவர்கள் எவ்வளவு தூரம் அழுது கொண்டிருப்பார்கள், வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்ததைப் போல துயரப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பது நீங்கள் கற்பனை செய்து பார்த்து கொள்ளலாம். அதேபோல் சொத்து சுகங்களை சேர்க்கிறவர்கள் எப்படியாவது சேர்த்து விட வேண்டும் என்று சேர்ப்பார்கள். சேர்த்து விட்டு ஒரு நாள் அதை இழக்கிற போது, தவறான வழியில் ஈட்டிய பணமாக இருந்தால் அதை இழக்கிற போது அவர்கள் மனம் எத்தனை வேதனைப்படும், அவர்கள் எத்தனை அவமானப்படுவார்கள் என்று பார்க்கிற போது தெருவோரத்தில் இருக்கிறவனுடைய மகிழ்ச்சி நமக்கு இல்லையே என்கிற உணர்வு அவர்களுக்கு வரும். பதவி தராத ஒரு மகிழ்ச்சியை, நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் தராத ஒரு நிறைவை, அல்லது உங்களுக்கு இருக்கிற புகழ் தராத ஒரு போதையை வாழ்க்கை என்பது உங்களுக்கு தரும் என்பதை உணர்ந்தால் நீங்கள் வாழ்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிறார்கள். இந்த பக்குவம் எப்போது வருகிறது என்றால் வயதான பிறகுதான் வரும். இளைஞர்களுக்கு இந்த பக்குவம் வருகிறது என்றால் அது சற்று அதீதமாகத்தான் நான் கருதுகிறேன். இளைஞர்களுக்கு இந்த பக்குவம் வரக்கூடாது. நான் தொடக்க காலத்திலேயே இந்த பக்குவம் வர வேண்டும் என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் தொடக்க காலம் என்பது போராடுவதற்கான ஒரு காலம், இலக்கை எட்டுவதற்கான அல்ல, வாழ்க்கையை எட்டுவதற்கான ஒரு முயற்சி என்பதாகத்தான் அவர்களை வைத்து கொள்ள வேண்டுமே தவிர, நான் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக விளைகிற எல்லாமேயே நமக்கு வெற்றியை தந்து விடுவதில்லை. வாழ்க்கை வாழத்தானே தவிர வேறு எதற்கும் அல்ல. அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை நாம் எப்போது அறிந்து கொள்கிறோம் என்றால், அந்த வாழ்க்கையை வாழ்ந்த பிறகுதான் நமக்கு தெரியும். நாமே வாழ்ந்து நமக்கான வாழ்க்கையை தேடிக்கொள்வது என்பது மற்றவர்கள் சொல்கிற அனுபவத்தை விடவும் மிகச்சிறந்ததாக நான் கருதுகிறேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், பார்த்தது கோடி, பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம் என்று அவர் சொல்வார். நாம் பார்த்தது பல நூறு, அதே போல நாம் சந்தித்த துன்பங்கள் பல நூறு பல கோடி, ஆனால் இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக நமக்கு சேர்த்து தருகிற ஒன்றுதான் அனுபவம். இந்த அனுபவம் என்பதுதான் மிகச்சிறந்த ஒன்றாக வாழ்க்கையில் கருதப்படுகிறது. இன்றைக்கு கூட பேசுகிற போது, ஒரு பணிக்கு சேர்கிற போது முன் அனுபவம் இருக்கிறதா என்று கேட்டு வேலைக்கு சேர்த்து கொள்வார்கள். ஆனால் எல்லாவற்றிற்கும் முன் அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. முன் அனுபவம் இல்லை என்றாலும் கூட தள்ளி விடுகிற போது கடலில் நீந்தி வருகிற ஒரு இளைஞனைப் போல அவன் வாழ்க்கையை பயிலத் தொடங்கி விடுவான். அப்படித்தான் வாழ்க்கை என்பது நாமே நாம் கற்று அறிந்து கொள்வதே தவிர மற்றவர்கள் சொல்லி வாழ்க்கை என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும்.

உண்மையை பேச வேண்டும் என்று ஹரிச்சந்திரன் கற்றுத்தந்திருக்கிறான், என்னுடைய பெற்றோர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதற்காக எல்லா இடங்களிலும் நான் உண்மையை சொல்லி கொண்டிருக்க இயலாது. இந்த சமூகத்திற்கு பாதிப்பு இல்லாமல் நான் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு சிறிய பொய்யை சொல்வது கூட தவறில்லை என்றே வள்ளுவன் சொல்லுகிறான். பொய்மையும் வாய்மை இடத்த என்று வள்ளுவன் சொல்வது அதுதான். இந்த பொய் என்பது எனக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்துமையானால் அதை நான் பின்னாளில் அந்த குற்றத்தை தவிர்க்கலாமே தவிர அந்த நேரத்தில் ஒரு பொய்யை சொல்வதில் தவறில்லை. அதே போல ஒரு பொய் என்பது நன்மையை ஏற்படுத்துமேயானால் பொய் சொல்லலாம் என்று சொல்கிறார்கள். நாம் சொல்வதில்லையா சில பெண்களிடம் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிற போது அது பெரிய பொய், ஒரு மகத்தான ஒரு பொய். ஆனால் அவளுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்கிற போது அந்த பொய்யில் கூட ஒரு நன்மை இருக்கிறது. சில நேரங்களில் நம்மை பாராட்டுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனாலும் உள்ளூர தெரியும் அது பொய் என்று. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வேன், சில கவிதையை பற்றி இந்த கவிதையை பற்றி கூட்டங்களில் கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். பாராட்டு விழாக்களுக்கு என்னை அழைக்கிற போதெல்லாம் நான் பொய் பேசுவதற்கு நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன் என்று பொருள். பாராட்டு விழாவுக்கு அழைத்துவிட்டு பொய் பேசக்கூடாது என்ற நிபந்தனை விதித்தால் எப்படி என்று நான் கேட்பதுண்டு. பாராட்டு விழாவுக்கு அழைப்பதே வந்து பொய் பேசுவதற்காகத்தான். அங்கு வந்து உண்மையை பேசி கொண்டிருந்தோமேயானால் அந்த இடத்திற்கு அடுத்த முறை நம்மை அழைக்க மாட்டார்கள். ஆகவே வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்திற்கான சூழல், அது மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிற பயன், இவற்றை பொறுத்து தான் அமைய வேண்டுமே தவிர வாழ்க்கை என்று யாரும் ஒரு புத்தகத்தை எழுதி தரவே இல்லை. அது அவரவருடைய அனுபவம். என்னை பொறுத்தவரை கனிந்த வாழ்வு என்பது குறித்து நண்பர்கள் கேட்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு கனிந்த வாழ்க்கை தான். பொதுவாக முதிர்ந்த வாழ்க்கை என்பது முதிர்ந்து முற்றி போனது அல்ல, கனிந்து போன வாழ்க்கை என்று சொல்வது தான் சரியாக இருக்கும். என்னை பொறுத்தவரை என்னுடைய வயதை நான் சொல்ல மாட்டேன். இந்த

இதுவரை நான் வாழ்ந்த காலத்தில் நான் பெற்ற செல்வம், நான் வகித்த பதவி இவற்றையெல்லாம் விட நான் பெற்ற அனுபவம் என்பதும் இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்திருக்கிற விஷயங்கள் என்பதுதான் நான் படித்த படிப்பு நான் பெற்ற மற்றவை எல்லாவற்றை விட மிகச்சிறந்தது என்பதனால் அதை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் எப்போதும் அடைவேன். நான் இயல்பாகவே ஒரு எழுத்தாளராக இருப்பதற்கு ஒரு பெரிய நன்மை என்னவென்றால் என்னுடைய அனுபவங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன். பொதுவாக ஒரு துயரங்கள் நமக்கு ஏற்படுகிற போது, துன்பங்கள் ஏற்படுகிற போது அதை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது என்று சொல்வார்கள். அதிலும் உண்மை இருக்கிறது, அதை முற்றிலுமாக நான் மறுக்கவில்லை. ஏனென்றால் நம்முடைய துயரங்களை மற்றவர்களுக்கு சொல்லுகிற போது நாம் ஒரு கேலி பொருளாக மாறிவிடுவோம், நாம் கேவலமாக கூட அவர்களுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய பிரைட் சைடு, வெளிச்சமான பக்கத்தை மட்டும்தான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பேமே தவிர இருண்ட பகுதிகளை சொல்வதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கும். ஆகவே இருண்ட பகுதிகளை சொல்ல தேவையில்லை. அனுபவங்கள் கூட அப்படித்தான். அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது என்று சொன்னால் நல்ல அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது தான் நல்லது. நான் வந்து மோசமான அனுபவங்களை பெறுகிற போது அதை சொல்வதில் எனக்கு எந்த விதமான பெருமை இல்லை, இந்த சமூகத்திற்கும் பயனில்லை. நாம் பட்ட துயரம் மற்றவர்கள் படக்கூடாது என்பதற்காக நாம் சொல்லுகிறோம். ஆனால் சில நேரங்களில் அந்த துயரங்களை அவர்கள் பட்டால்தான் அவர்களுக்கு புரியுமே தவிர நாம் சொன்னதால் அவர்களுக்கு புரிவதில்லை. சில நேரங்களில் பெற்றோர்கள் இப்படி சொல்வார்கள், நான் பட்ட துயரம் என் பிள்ளை படக்கூடாது என்பதற்காகத்தான் அவனுக்கு ஏராளமான சொத்து சுகத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன், செல்வங்களை தருகிறேன், என்னுடைய துயரங்கள் என்னோடு போகட்டும், அவனுக்கு துயரங்கள் கூடாது என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். அந்த கருத்திலும் எனக்கு உடன்பாடு கிடையாது. நீங்கள் பட்ட துயரத்தை விடவும் அதிகமான துயரங்களை அவர்கள் படுகிற போது தான் அவர்கள் வாழ்க்கையை சந்திப்பதற்கான, எதிர்கொள்வதற்கான ஒரு திராணியை அவர்கள் பெறுவார்கள், பலத்தை பெறுவார்கள் என்று பார்ப்பதற்கு இயற்கையாகவே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். ஒட்டகம் குட்டி போடுகிற போது நின்று கொண்டே தான் குட்டி போடும். அது உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ குட்டி போடுவதில்லை. நின்று கொண்டே குட்டி போடுகிற போது நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், இரண்டாவது மாடியிலிருந்து ஒரு பொருளை தூக்கி எறிவதைப் போல அவ்வளவு உயரத்திலிருந்து அந்த குட்டி கீழே விழும். தொப்பென்று அந்த குட்டி கீழே விழுகிற போது அந்த தாய் உடனடியாக அதை முகர்ந்து பார்ப்பதில்லை, அதை நக்குவதில்லை. மாறாக அது தன்னுடைய காலால் உதைத்து தள்ளும். இது வந்து இங்கிருந்து ஒரு 10-20 அடி தள்ளி போய் அந்த குட்டி விழும். விழுந்த பிறகு அந்த அதிர்ச்சியில், அதுவரை அது ஒரு கருப்பையில் இருந்திருக்கும், சுற்றி தண்ணீர் உள்ள உலகம், வெளிச்சமில்லாத ஒரு உலகம், அதுவரையில் அதுவரை அந்த குட்டி அதில் இருக்கும். தாய் வந்து அதை எட்டி தள்ளுகிற போது அது தூர போய் விழுகிறது. அங்கிருந்து அது எழுந்து ஓடி வந்து தன்னுடைய தாயிடம் வந்து சேர்ந்து கொள்ளும். எழுவதற்கான பயிற்சியும் அங்கிருந்து ஓடுவதற்கான பயிற்சியும் யாரும் தரவில்லை, அதுவாக கற்றுக்கொண்டது. வாழ்க்கையும் அப்படித்தான். நம்முடைய துயரங்களால் தான் நாம் கற்றுக்கொள்கிறோமே தவிர மற்றவர்கள் சொல்வதால் நாம் கற்றுக்கொள்வதே இல்லை. பட்டால்தான் தெரியும் என்று ஒரு பழமொழி கூட இருக்கிறது. ஆகவே துயரங்கள் என்பது நாம் பட்டு அனுபவிக்க வேண்டும், பிறர் கேட்டு அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நாம் சொல்லிக்கொண்டிருக்க இயலாது. என்னுடைய சிறந்த பகுதிகளை மட்டும்தான் நான் எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்றால் அதுதான் சிறந்தது என்று நான் கருதுகிறேன். என்னுடைய மோசமான பகுதிகளை யாருக்கும் சொல்லக்கூடாது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் மோசமான பகுதிகள் என்று இருக்கிறது என்றாலும் கூட சிறந்த பகுதிகளை மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறார்கள். அந்த வகையில் சிறந்த பகுதிகளை அவர்கள் சொல்வதற்கட்டும், மோசமான பகுதிகளில் நீங்கள் கற்றுக்கொள்வதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், இது தவறு என்பது. அனுபவத்தைப் போல மிகச் சிறந்த ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. என்னை பொறுத்தவரை விதவிதமான அனுபவங்கள், விதவிதமான மனிதர்களோடு என்று பார்க்கிற போது எந்தெந்த வகையான மனிதர்களை எப்படி கையாள்வது என்கிற கலையை நான் கற்று வைத்திருக்கிறேன். ஒன்றை பெருமையோடு சொல்ல வேண்டும், நான் ஓய்வு பெறுகிற போது அதற்கான ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் நன்றி பேச வேண்டும், நன்றி உரை நிகழ்த்த வேண்டும். நான் இப்படி பேசினேன், இதுவரை நான் வங்கியில் பணியாற்றிய போது எனக்கு மிகச்சிறந்த அதிகாரிகள் கிடைத்திருக்கிறார்கள், அதற்கு நான் கொடுத்து வைப்பதாக நான் கருதுகிறேன். வங்கி வாழ்க்கை என்பது மிகச்சிறந்ததாக எனக்கு அமைந்தது. அதற்கு காரணம், எனக்கு வாய்த்த உயர் அதிகாரிகள் எல்லோரும் மிகச்சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை பொய் கலவாமல் நன்றி அறிதலோடு நான் தெரிவித்தேன். 2-1 நாட்கள் கழித்து ஒரு அதிகாரி எனக்கு தொலைபேசினார், எர்வாடி ராதாகிருஷ்ணன், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான், ஆனால் என்னை பொறுத்தவரை நீங்கள் நினைப்பது போல நான் ஒரு நல்ல அதிகாரி கிடையாது. நான் பல பேரை கெடுத்திருக்கிறேன். என்னிடம் பணியாற்றியவர்கள் பலருக்கு பதவி உயர்வுகளே வருவதில்லை. நான் ஒரு சாடிஸ்ட், மற்றவர்கள் நன்றாக இருப்பது எனக்கு பிடிப்பதில்லை. பலரை நான் கெடுத்திருக்கிறேன். தனியாக இருக்கும்போது நான் புலம்பி இருக்கிறேன். ஆனால் உங்களை பொறுத்தவரை
வேறு விதமாக என்னால் இருக்க இயலவில்லை. ஐ கான்ட் பி அதர்வே.

ஏய்ஸ், வேறு விதமாக என்னால் இருக்க இயலவில்லை என்றால், நீங்கள்தான் என்னை நல்லவராக வைத்திருந்தீர்கள் என்பதை சொல்லுகிற போது உங்களுக்குத்தான் அதில் பெருமை என்று சொன்னபோது நான் இன்னும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லவராக இருப்பது என்பது இயல்பான ஒன்று. யாரும் நல்லவராக இருந்து விடலாம். ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டுமே, அதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் நல்லவனாக இருந்து என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அயோக்கியர்களாக இருந்தால் நான் நல்லவனாக இருந்து பயனில்லை. நான் நல்லவனாக இருக்கிற போது என்னை சுற்றி இருக்கிறவர்களும் நல்லவர்களாக இருப்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஐ வாண்ட் டு கீப் எவ்ரிபடி குட். அப்படி இருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மகிழ்ச்சியை கூட சொல்லுகிற போது பர்னாஷாவிடம் ஒருவர் கேட்டார், ஹவு டு பி ஹாப்பி என்று கேட்டார். நான் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, ஹவு டு பி ஹாப்பி என்று கேட்டபோது பர்னாஷா சொன்னார், பி என்று சொன்னார். மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதற்கு பதில், மகிழ்ச்சியாக இருப்பது தான் பதில். மகிழ்ச்சியாக இருந்தாலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர் சொல்லிவிட்டு போனார். அது ஒரு சிறிய நகைச்சுவையாக நமக்கு தோன்றினாலும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எந்த மந்திரமும் கிடையாது, எந்த வழிவகைகளும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்று யாராவது ஒரு புத்தகம் எழுதியிருந்தால் அது ஒரு உரைநடையாக, ஒரு தியரியாகத்தான் இருக்க முடியுமே தவிர, மகிழ்ச்சியாக இருப்பது என்பது அவரவரது இயல்பாக இருக்க வேண்டும். அவரவர் இயல்பாக இருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருப்பார். சொல்லிக் கொடுத்து யாரும் மகிழ்ச்சியாக இருக்க இயலாது. எப்படி என்ற வரிசையில் இது வரவே வராது. நல்லவர்களாக இருப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். நல்லவர்களாக இருந்தால் நல்லவர்கள் தான், அதுதான் வழி. மிகச்சிறந்த மனிதராக இருக்க வேண்டும் என்றால் யாராவது ஒருத்தரை எடுத்துக்காட்டாக காட்டினால் போதும் என்கிற போது நமக்கு பட்டென்று நினைவு கூறுகிறவர் காந்தி நினைவு கூறுவார், காமராஜ் நினைவு கூறுவார். இப்படி பெரிய தலைவர்கள் எல்லாம் நினைவு கூறுவார்கள். ஆகவே இந்த எடுத்துக்காட்டுகள் என்பது மிகச்சிறந்த மனிதர்கள் உருவாக்குகிறார்கள் என்று பார்க்கிற போது, இந்த கனிந்த வாழ்க்கை என்பது எடுத்துக்காட்டுகளாக நம்மை உருவாக்குகின்றன. என்னை பொறுத்தவரை நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, நான் இந்த சமூகத்திற்கு பயப்படுவதை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு மிக அதிகமாக பயப்படுகிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் என்னோடு வளர்கிறார்கள். நான் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேனோ அப்படி நான் இருக்கிற போது என்னிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு நினைவுக்கு வருகிறது, ஒரு முறை என்னுடைய மூத்த மகன் சொன்னான், நான் படிக்கிற தலைவர்களுடைய புகழெல்லாம், பெருமையெல்லாம், அவர்களுடைய சாதனைகள் எல்லாம் என்னுடைய பாடத்திட்டங்கள். தே ஆர் ஒன்லி மை சிலபஸ் என்னுடைய மகன், நீங்கள் என்னுடைய பாடத்திட்டம் அல்ல. யூ ஆர் நாட் மை சிலபஸ், யூ ஆர் மை ரோல் மாடல் என்று சொல்லும்போது, நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன் என்றால் அவன் கற்றுக்கொள்வதற்கான நல்ல விஷயமாக, நல்ல மனிதனாக நான் இருக்க வேண்டும் என்கிற கடப்பாடு எனக்கு இருக்கிறது. அப்படித்தான் நாம் எல்லோரும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு குடிகார தந்தை தன்னுடைய மகனிடம் குடிக்கக்கூடாது என்று சொல்வதற்கு அருகதையற்றவன். அதே போல் மோசமான வழியில் பணம் ஈட்டுகிற ஒருவன், நீ ஈட்டுகிற பணம் நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்று மகனுக்கு சொல்வதில் அர்த்தமில்லை. நாம் மற்றவரிடம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று பார்க்கிற போது, மற்றவர்கள் நம்மிடம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது, நாம் மற்றவர்களை நன்றாக நடத்த வேண்டும், மற்றவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த ரகசியமாக நான் கருதுகிறேன். இதை சொல்லுகிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது, அன்பிற் சிறந்த தவமில்லை என்று பாரதி சொல்வான். நீங்கள் அன்பு என்பது ஏதோ ஒரு உணர்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம், அது ஒரு சிறிய சொல் என்று நினைத்திருக்கிறோம், அது ஒரு பெரிய மந்திரம். இந்த அன்பு என்பது மிகச்சிறந்தது வாழ்க்கையில் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு முறை முல்லா நசுருதீனும் அவருடைய மனைவியும் ஒரு படகில் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற போது முல்லா நசுருதீன் பளபளப்பாக கூர்மையான ஒரு கத்தியை நீட்டி மனைவியிடம் காட்டுகிறார். நீயும் நானும் இங்கே தனியாகத்தான் இருக்கிறோம். என் கையில் பளபளப்பான கூரிய கத்தி இருக்கிறது. இந்த இடத்தில் உன் கழுத்தை அறுத்து உன் பிணத்தை கடலில் தூக்கி எறிந்து போட்டால் யாருக்கும் தெரியாது, யாரும் என்னை கேட்கவும் முடியாது என்று பயமுறுத்துகிற போது, அந்த பெண் சிரித்தவாறே புன்முறுவல் பூத்தவாறே பேசாமல் இருக்கிறாள். உனக்கு பயமில்லையா, நான் மிரட்டுகிறேன், கத்தியை பார்த்து பயமில்லையா என்று கேட்டபோது அந்த பெண் சொல்லுகிறாள், கத்தி பற்றி எனக்கு கவலை கிடையாது, அது கூர்மையானது, என்னை வெட்டிவிடும், குத்திவிடும், என்னை கொலை செய்துவிடும் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது யாருடைய கையில் இருக்கிறது? என் மீது அன்பு பாராட்டுகிற கணவனுடைய கையில் அல்லவா இருக்கிறது? என் மீது அன்பு செலுத்துகிற உங்கள் கையில் அது இருக்கிறவரை எனக்கு இந்த கத்தியால் எந்தவித தீமையும் ஏற்பட போவதில்லை, நான் பயப்படவில்லை, ஏனென்றால் நீங்கள் என் மீது அன்பாக இருக்கிறீர்கள் என்று அவள் சொன்னதாக ஒரு கதை உண்டு. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், அன்பு என்று மனதில் இருக்கிறது என்றால் எல்லோருக்கும் நாம் அன்பிற்குரியவர்களாக மாறிவிடுவோம். அரவிந்தர் அன்னை ஒன்று சொல்வார், அன்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் தருகிற போது அது நமக்கு திரும்ப கிடைக்கிறது.

0: என்று அவர் சொல்வார். அதாவது கொடுத்து வாங்குதல் என்பதில் அது ரொம்ப முக்கியமான இடம். எப்படி வந்து ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு முன்பு நாம் பணம் செலுத்தி இருக்க வேண்டுமோ, அதே போல் அன்பை பெற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தி இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கிற போது அன்பு எனப்படுவது யாதென கேட்டேன், அன்பெனப்படுவது யாதென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் சொன்னான் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் அன்பாக இருந்து பாருங்கள். அன்பு என்பது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது தானே தவிர மற்றவர்கள் நம் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்க முடியாது. அதைத்தான் வள்ளலார் மிக அழகாக சொல்லுவார். ஆறுயிர்க்கெல்லாம் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று தான் வள்ளலார் சொல்லியிருக்கிறாரே தவிர ஆறுயிர் அனைத்தும் என் மீது அன்பாக இருக்க வேண்டும் என்று அவர் ஆணை பிறப்பிக்கவில்லை. அன்பு என்பது கொடுத்து பெற வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பாக இருங்கள், மற்றவர்களை மதியுங்கள், உங்கள் மனத்தில் இருக்கிற அந்த தான் என்கிற அகந்தையை அழித்து விட்டு பாருங்கள். வாழ்க்கை என்பது ஒரு கனிவான ஒரு வாழ்க்கையாக, கனிந்த வாழ்க்கையாக உங்களுக்கு மாறும், கிடைக்கும். அதை பெறுவதற்காக நாளும் நீங்கள் நலமாக இருங்கள்.
1: எழுத்தாளர் கவிஞர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் கேட்டீர்கள். நேயர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு.

நேரம் இப்பொழுது 7:40. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டு. திரை இசை கேட்கலாம். புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திரு கிட்டத்தா தின் தின்னா நாக்கு திந்திரு கிட்ட தின்னா தின்னா திந்திரு கிட்டத்தா தின் தின்னா நாக்கு திந்திரு கிட்ட

0: satellite to study the sun, and today 33 kilobit data is rolled out. Today really we are standing tall, and 2020 the government of India rolled out the space sector reform. Today after 64 years of space program we are having 56 space assets. But what is required for the country is 200 to 300 satellites at least in 5 years time frame, and all these things are not possible if you work only in the government sector. So it is in that aspect the space sector reform is rolled out by government of India. When it was rolled out in 2020 we had hardly one or two startup companies. Today we are happy to see 440 startup companies in the country working in this area. And I have to talk about the contribution of the startup companies. One of the recent achievements, the Vikram 1 successfully accomplishing its mission, and ISRO team like a mother and father, always they were there with them for enabling this grand success. It demonstrates a cooperative work between ISRO, InSpace and the startup company. This year theme, when you talk about the innovation, actually ISRO from 1975 today, when you talk about 50 space applications for the common man of this country in the area of earth observation, communication, television broadcasting, disaster warning mitigation, navigation, monitoring trains, train movement in the real time, ensuring safety and security of every citizen of this country, the Sindoor operation, we have done our part well. The innovation is done extremely well. Coming to the aspirations, this year we have already set target to launch 8 launch vehicle missions and satellite missions. We are going to realize 12 satellites this financial year and 10 launch vehicles, and we are setting target for accomplishing 8 launch vehicle missions. And Gaganyaan program, it is not a simple program, it is a technology intensive program, and we have to develop human rated rocket, and sending human beings safely to space and bringing them back safely is not that easy job. We are all working towards that. 8,000 tests are successfully completed till today, and we are in the final leg. We have to carry out the 3 uncrewed mission followed by the crewed mission. Sir, we are happy to inform that this year we are going to have the first uncrewed mission, then we will go for the crewed mission. And coming to Subhashnu Shukla, the Gaganyatri who was sent to the International Space Station, thanks to again Honorable Prime Minister of India who gave that vision of sending a Indian to International Space Station. Behind that safe travel, the Indians were there, and we have proved to the world the Indians are second to none, ensuring the successful travel of Indian to the International Space Station. Under the visionary and guidance of Honorable Prime Minister of India, we are working towards the Space Vision 2047. We are going to build our own space station by 2035. We are going to have a couple of important scientific missions like Chandrayaan 4, Chandrayaan 5, Mars landing mission, Venus mission. Towards all these achievements, we want the wholehearted support of industries, startups, universities, research institutions. Whatever target team we have set this year is a very, very apt team towards Viksit Bharat, innovating, collaborating and aspiring to global space leadership, beautifully reflecting our journey. And a country which started the space program 64 years back with bicycles and bullock car, by 2040, when we land on the moon, India will be second to none. We will be in par with any other space-faring nation in terms of launch vehicle technology, in terms of satellite technology, in terms of ground infrastructure, in terms of application, in terms of scientific mission, and we will be second to none. And we are going to contribute for the Viksit Bharat 2047, a vision of Honorable Prime Minister of India.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள்.
2: தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை நினைவுகூறும் இந்நாளில் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் அளப்பரிய சாதனைகளையும் திறமைகளையும் கொண்டாடுவதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். மேற்கு மண்டல சரக்கு போக்குவரத்து வழித்தடத்தில் ஜே என் துறைமுகத்திலிருந்து வதோதரா வரை இயக்கப்பட்ட முதல் நெடுந்தூர இரட்டை அடுக்கு கொள்கலன் ரயிலின் தொடக்க ஓட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் கதிசக்தி தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மேலும் தடையற்ற பல்முனை போக்குவரத்து ஒருங்கிணைப்பின் மூலம் இந்திய துறைமுகங்கள் உலக அளவில் போட்டித்தன்மை மிக்க சரக்கு முனையமாக உருவெடுத்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். விண்மீன்களை ரசித்த தலைமுறையிலிருந்து விண்வெளியை ஆராய்ந்து உலகையே வியக்க வைக்கும் தலைமுறையாக நம் நாடு உயர்ந்து நிற்கிறது. நமது விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பும் அறிவின் மீதான தாகமும் இந்தியாவின் விண்வெளி பயணத்திற்கு புதிய சிறகுகளை அளித்து வருகின்றன என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். அனுலோமா விலோ

0: ஓமா பிராணயாமா என்ற மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் உடலின் சக்தி அதிகரித்து மன அழுத்தம், பதட்டப்படுதல் ஆகியவை கட்டுப்படுத்தப்படுவதாகவும், இந்த பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்வதன் மூலம் மனம் அமைதி பெறுவதாகவும் ஆயுஷ் அமைச்சகம் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை திருத்த சட்டம் 2026 பிறகு மணல், கிராவல், பளிங்கு கற்கள் போன்ற சிறு கனிமங்கள் வழக்கம்போல் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டிலேயே தொடர்வதாக சுரங்க அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: அருமை கண்பாடு பாரதிய சேனா.
1: தொடர்ந்து ஒலிக்க வருகிறது திரைகானம். சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

ஆகாஷ்வாணி நேரம் 11:40. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து

திரைக்கானத்தில் அடுத்ததாக எம்எல் ஸ்ரீகாந்த் பி சுசீலாவின் குரலில் கண்ணதாசனின் வரிகளில் உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திலிருந்து பாடல்.

11:49 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா டி எம் சவுந்தரராஜன், பி வி ஸ்ரீனிவாஸ் அவங்களுடைய குரல்ல ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

இரவின் மடியில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்தும் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்தும் பாடல் கேட்க இருக்கும். முதலாவதாக ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து

கேட்கறக்கும் முதலாவதாக ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து மனு, எஸ்பி சைலஜா, எஸ்பி பாலசுப்ரமணியம், மனு, சித்ரா, பி சுசீலா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடின பாடல்களை நம்ம கேட்க இருக்கோம். ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து.

12:39 ஆகுது. இரவின் மடையில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் வரப்போகுது. மலேசியா வாசுதேவன் மற்றும் குழுவினர், அதுக்கப்புறமா இளையராஜாவும் பாடியிருக்காங்க, சித்ரா அம்மா பாடியிருக்காங்க. அதை தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரோட குரல்லையும் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலேருந்து பாடு.

சொல்ல போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போடலையா.

12:52 இரவின் மடியில் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடலா எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல கங்கை அமரின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியுடைய முதல் இரண்டு பாடல்களாக வந்துகிட்டு இருக்கு. சக்கரம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவோட குரல்ல பாடல் கேட்க இருக்கோம். கேட்டு நினைந்திருங்கள்.

1:20 நிகழ்ச்சியுடைய நினைவில் நின்றவை நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தொகுப்பு எதுலேருந்துன்னா தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து அடுத்தடுத்த பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு நேர்ந்திருங்கள்.

தாண்டி தாக்க சொல்லு தாண்டி தாக்க சொல்லு தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி சொல்லு.

100.1 MHz FM கோல்டில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் அடுத்த படத்தொகுப்பு புதிய பூமி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்கள் வந்துகிட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில். முதலில் பிரியா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்

100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்கலாம். கே.ஜே. யேசுதாஸ் குரலில் ஒலிக்கும் முதல் பாடல்.

0: முள்ளும் மலரும் திரைப்படத்தின் நிறைவான பாடல் வாணிஜெயராம் குரலில்.
1: நிப்பொன் நிப்பொன் நெல்லுச்சோறு.

எஃப்எம் கோண்ட் வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சியின் நிறைவாக பாடும் அறம்பாடி திரைப்படத்திற்காக பி சுசீலா குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் இனிய ராகம். நிகழ்ச்சியில் உஸ்தாத் ரேஸ்கான் ஷாகிப் அவர்களின் சித்தாரசையும், அதைத் தொடர்ந்து உஸ்தாத் நசீர் அமுதுதீன் தாகர் அவர்களின் துருபத் கான் கேட்கலாம்.

அடுத்து ஜனனி நுனிவினா என தொடங்கும் சுப்பராய சாஸ்திரி இயற்றிய பாடல் ரீதி கவலை ராகம் மிஸ்ர சாப்புதானம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மேல்சாணங்குப்பம் எம் நாராயணன் அவர்களின் நாகச வரிசை கேட்டீர்கள். சூரலூர் ஆர் சௌந்தரராஜன் அவர்கள் தவில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் திருநீலகண்ட திரைப்படத்திற்காக எம் தியாகராஜ பாகவதர் குரலில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புதரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து நந்தனா திரைப்படத்திற்காக எம் எம் தண்டபாணி தேசிகர் குரலில் ஒலிக்கும் பாடல்.

நேரம் 5:25 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சேவாசதனம் மீரா திரைப்படங்களுக்காக MS சுப்பலட்சுமி பாடியுள்ள பாடல்

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ராஜமுக்தி ஹரிதாஸ் திரைப்படங்களுக்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்